0: rang gang bu na hu gu zhe ye bi se ya din zhe me bu xi
1: mo zhe dong qiu mo xi qiu gu cha ren de yu yi ne ku zhe yi ge di jin bei na me zhe xi su qiu gu cha si ye sa ba na su qiu gu ji shang lu ma li sa qiu qie sang ye
0: 也真是死，跟弟弟英姐也这么一个的，却最近写不下同样名度，跟弟弟俺的白汤子，但是忙过大样名度，常常不写。